0: தும்பிசி களி தீருவே நீ, தும்பிசி களி தீருவே. தேங்க்யூ சார். ஹலோ
1: ஹலோ.
0: ஆ தேங்க்யூ சார்.
1: அல்ல, இன்னும் முந்தே இன்னும் பரல்வா? அஷ்டேனா பரோது?
0: ஆ அஷ்டே.
1: சரி இவரே, தன்யவாதம்.

நீ ஜீவநதி, ரைதர பாலின பாக்கிய நிதி. காவேரி நீ நடையுவ நிலவெல்ல